0: உணரட்டங்கனை உணரட்டு வேக வசந்தம் புலரட்டு
1: உணரட்டு
0: நிறைய டங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு